கேட்டா நான் ஆட் அவுட் பாக்குறீங்களா? ஐயோ ஜானிக்கு வாய்ஸ் வா.

உணரட்டங்கனை உணரட்டு வேக வசந்தம் புலரட்டை நிறைய டங்கனை நிறையட்டு ஹரித விப்ளவம் பலரட்டு.